0: Services. Radio Suno 91.7 FM. Qatar's happiness frequency.
1: Now available on
2: Huawei App Gallery.
3: எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி.
2: யூஆர் லிஸ்னிங் டு
3: ரேடியோ சுனோ. யூஆர் லிஸ்னிங் டு ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: மலர்.
1: ரேடியோ சுனோ 91.7 FM, கத்தர்ஸ் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன்.
2: கத்தார் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் அந்தோலியாசன் பேசுறேன்.
3: ஞான் ஜாக்சன் அல்லாடா, நியூட்டன் அல்லாடா, ஜோக்கர் அல்லாடா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனோ 91.7.